ஜா சுக்குக்கும் முனி வர்றட்டே சுர் நறுக்கறேன் விழா சோ சுக்கு சஹஜே பாயியே சத்குரு சங்கதியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியாரா.